0: ஓய் பங்காரு நாசாமி ஓய் நீ மகசிறி குலாமுனோ நீ ஆன நிதானனோய்
1: I don't know what you say.